மாதிரி வராடுவது பாப்பிடி வாங்கி வலு பாப்பிடி மத்தியாசத்துலாத்தரு முழான்னு கேடிரா தாலி மகாத்துலாம் அறிவரா அந்த படுவது பாப்பிடி வாங்கி வலு பாப்பிடி மத்தியாசத்துலா கொத்தமீரி கெவுடா சுவாசி கெவுடா.